0: or any women or very women celebrity, why they have to drag women into a situation where they are not concerned at all? This type of expression should be avoided.
1: All right. Thank you for joining me on the phone line there, Ms. Vandarajan. But that is something even the BJP has done in the past, along with the DMK and the AIADMK. Moving on now, Tamil Nadu Finance Minister Murray Wilson has sparked a fresh controversy over his remarks on Tamil and Christianity. Wilson said Christianity taught him, quote unquote, love and empathy, and that half the people cannot understand this by reading Tamil. The BJP has hit back saying Tamil and love cannot be separated and accused Wilson of suggesting the two have no connection. He said Tamil teaches love along with spirituality and demanded respect for the language beyond mere resolutions. Meanwhile, a separate row has erupted over Wilson's Tamil during his budget speech, with DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson responded that his Tamil is his unique style and he cannot change it for anyone.
2: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியனிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
3: மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து
2: எடுத்துக்கோங்க.
4: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
5: What he read out of that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was in many places he made mistakes in his reading. That was pointed out by our members.
1: We're bringing you sources-based news now on the developments taking place in terms of the parliament logjam. Sources say after talks between Kiran Rijiju, the parliamentary affairs minister, and the leader of opposition of the Lok Sabha, Rahul Gandhi, failed, the government is in talks with various smaller opposition political parties. Sources say the government's focus is to smooth the functioning of parliament. This comes after more than 3 weeks of a deadlock in parliament over two key issues. One, of course, is the demand by the opposition MPs for the Home Minister to speak in the House on the 20th July protests that had taken place in Delhi. This, of course, has to do with the student protests. And the other is the Ram Mandir donation theft row, where Samajwadi Party MPs and other opposition MPs are also demanding a discussion. With few days left of the monsoon session of parliament, now the government is reaching out to various smaller opposition political parties. To tell us more about this, Aishwarya joins me on the phone line. Aishwarya.
6: Well, in the PC meeting, things for as far as concerned, the government is trying to approach the opposition parties apart from the government, because the government feels that they have a long discussion with the Congress party, starting from the Congress president was in touch with Indian Parliamentary Affairs Minister Kiran Rijiju, and it was
1: All right, there seems to be a problem with the phone line with Aishwarya there, but the latest that we're bringing to you is that Kiran Rijiju has been mandated the task of reaching out to smaller opposition parties in order to attempt a smooth functioning of parliament. Not too many days left, several bills pending.

0: and said that every unborn child has dignity and that life must be protected. Prabhakar also said pro-life support must extend to mothers facing financial, social or health pressures from unplanned pregnancy. Now, the DMK is hit out. It says that abortion is not a political issue. It never has been in India, arguing that doctors and patients have the right to decide. The BJP has accused critics of selective secularism, asking why religious activism becomes controversial only when the faith involved is Hindu.
1: Every unborn child has dignity. அந்த நேரத்தில் அவரிடம் நாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று மட்டும் கேட்கக்கூடாது. முதலில் நாம் சொல்ல வேண்டியது, நீ தனியாக இல்லை, நான் உடனே இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை உலகத்திலே விதைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடமையும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கிறது. அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ப்ரோ லைஃப் கல்ச்சர் என்று நான் கருதுகின்றேன்.
2: It has to be decided by the doctors and depending on the patient's disease. The doctors conduct all those things. How can he take part in it? It is not a political issue. It is a medical issue. Doctors has to decide on that. How can the government talk about all those things? This government has no other thing to talk. They are not talking about Kaveri. They are talking about all these things.
3: How can...

0: DMK MLA Rajendra criticizing his pronunciation and even grammar. Wilson responded that his Tamil is his unique style and he cannot change it for anyone.
1: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
2: மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து எடுத்துக்கோங்க.
3: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
4: What he read out of that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was in many places he made mistakes in his reading. That was pointed out by our members.
0: Second stories from South. Tamil Nadu's abortion debate has now turned into political and secularism row. Assembly Speaker JCD Prabhakar's appearance at a Catholic March for Life rally in Chennai has now sparked controversy after he backed a pro-life position and said that every unborn child has dignity and that life must be protected. Prabhakar also said that pro-life support must extend to mothers who are facing financial, social or health pressures from unplanned pregnancies. The DMK, meanwhile, says abortion is not a political issue, arguing that doctors and patients have the right to decide. And the BJP has accused critics of selective secularism, asking why religious activism becomes controversial only when the faith involved is Hindu.
5: இவ்வளவு குரலாகும் இந்த பேரணியை நான் கருதுகின்றேன். எவ்ரி அன்பார்ன் சைல்ட் ஹாஸ் டிக்னிட்டி என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகின்றேன். எல்லா குழந்தைகள் இறைவனால் தரப்படுகிற ஒரு அறுப்படை. அந்த அதிகமான அறுப்படையை தடுப்பதற்குரிய அந்த எண்ணமோ உடம்போ நம்பிக்கையோ வலியுறுத்தலோ இந்த திக்கிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். ப்ரோ லைஃப் என்பது குழந்தையை பற்றி மட்டும் பேசுவதல்ல, அந்த குழந்தையை சுமக்கும் தாயையும் அன்புடனும் கருணையுடனும் ஆதரிப்பதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய தருணம் இது. ஒரு பெண் எதிர்பாராத கர்ப்பத்தை எதிர்கொள்ளும் போது அவளுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம். பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், குடும்ப ஆதரவே கூட இல்லாமல் இருக்கலாம், சமூக அழுத்தம் இருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் அவளிடம் நாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று மட்டும் கேட்கக்கூடாது. முதலில் நாம் சொல்ல வேண்டியது, நீ தனியாக இல்லை, நான் உடனே இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையை உலகத்திலே விதைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடமையும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கிறது. அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ப்ரோ லைஃப் கல்ச்சர் என்று நான் கருதுகின்றேன்.
4: It has to be decided by the doctors and depending on the patient's disease. The doctors conduct all those things. How can he take part in it? It is not a political issue. It is a medical issue. Doctors has to decide on that. How can the government talk about all those things? This government has no other thing to talk. They are not talking about Kaveri. They are talking about all these things.
6: How can a speaker can participate in a religious procession? I strongly condemn, because speaker should be neutral, speaker should be secular,

0: Tamil and love cannot be separated, and accused Wilson of suggesting that the two have no connection. He said Tamil teaches love along with spirituality and demanded respect for language beyond mere resolutions. Meanwhile, a separate row has erupted over Wilson's Tamil remark during his budget speech, with the DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson, meanwhile, has responded that his Tamil is his unique style and that he cannot change it for anyone.
1: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பான் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் தேடி பண்ண முடியாது.
2: மக்கள் புரிந்து கொள்ள வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து
1: எடுத்துக்கோங்க.
3: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
4: What he read out of that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was, in many places, he made mistakes in his reading. That was pointed out by our members.
0: Many of us have the quick delivery apps like Zepto and Blinkit, but how many of us do know that these apps are not kept, the warehouses are not kept in a hygienic condition? Well, quick commerce platform Zepto has faced severe regulatory action amid intense public scrutiny after multiple food safety inspections exposed major hygienic lapses. The pest infections and expired stock across its dark stores and warehouses in India have sparked concerns. Food safety authorities across several states, including Maharashtra and Telangana, have stepped up surprise raids as well, resulting in temporary auto halts and improvement notices, and then the suspension of the operating licenses at compromised facilities. These are not isolated warehouse lapses, remember. They are the latest public evidence that the same companies racing to deliver groceries in 10 minutes that cannot even keep insects and expired goods out of their facilities that feed those ultra-fast orders. And while all this is happening, remember, a food safety shocker for Bengaluru had also come today. What if the food order at a five-star hotel or the groceries you get delivered to your doorstep are not as safe as you think? Bengaluru's latest food safety crackdown has uncovered a string of serious violations, from expired milk and spoiled food in luxury hotel kitchens to a Zepto warehouse being sealed over food safety violations. This is a story of what happens behind the label, behind the kitchen, and behind the delivery door.

0: இருக்கலாம், சமூக அழுத்தம் இருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் அவரிடம் நாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று மட்டும் கேட்கக்கூடாது. முதலில் நாம் சொல்ல வேண்டியது, நீ தனியாக இல்லை, நான் உடனே இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை உலகத்திலே விதைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடமையும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கிறது. அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ரூரல் லைஃப் கல்ச்சர் என்று நான் கருதுகின்றேன்.
1: It has to be decided by the doctors, and depending on the patient's disease, the doctors conduct all those things. How can he take part in it? It is not a political issue. It is a medical issue. Doctors has to decide on that. How can the government talk about all those things? This government has no other thing to talk. They are not talking about Kaveri. They are talking about all these things.
2: How can a speaker can participate in a religious procession? I strongly condemn, because speaker should be neutral. Speaker should be secular.
3: Moving on and shifting our focus to another controversy that's brewing in Tamil Nadu, where the finance minister Mary Wilson has sparked a fresh controversy over his remarks on Tamil and Christianity. Wilson said Christianity taught him love and empathy, and that half the people cannot understand this by reading Tamil. BJP has hit back, saying Tamil and love cannot be separated, and accused Wilson of suggesting that the two have no connection. He said Tamil teaches love along with spirituality and demanded respect for language beyond mere resolutions. Meanwhile, a separate row has erupted over Wilson's Tamil remark during his budget speech, with the DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson, meanwhile, has responded that his Tamil is his unique style and that he cannot change it for anyone.
4: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பான் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் தேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன்.
5: இல்லை, மக்கள் புரிந்து கொள்ள வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடிச்சு
4: நீங்கள் அதான் சொல்கிறேன். மாண்பு முதல் பேரவைத் தலைவர்
5: ரொம்ப லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க.
6: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
7: No connection with what the budget had he had read out in the budget. What he read out in that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was, in many places, he made mistakes in his reading. That was pointed out by our members.
3: Many of us have the quick delivery apps like Zepto and Blinkit, but how many of us do know that these apps are not kept, the warehouses are not kept in a hygienic condition? Well, quick commerce platform Zepto has faced severe regulatory action amid intense public scrutiny after multiple food safety inspections exposed major hygienic lapses. The pest infections and expired stock across its dark stores and warehouses in India have sparked concerns. Food safety authorities across several states, including Maharashtra and Telangana, have stepped up surprise raids as well, resulting in temporary order halts and improvement notices, and then the suspension of the operating licenses at compromised facilities. These are not isolated warehouse lapses, remember. They are the latest public evidence that the same companies racing to deliver groceries in 10 minutes that cannot even keep insects and expired goods out of the

0: with the DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson, meanwhile, has responded that his Tamil is his unique style and that he cannot change it for anyone.
1: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
2: மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து
1: லைட்டர்
2: வெயின்ல எடுத்துக்கோங்க.
3: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
4: What he read out in that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was in many places he made mistakes in his reading. That was pointed out by our members.
0: Many of us have the quick delivery apps like Zepto and Blinkit, but how many of us do know that these apps are not kept, the warehouses are not kept in a hygienic condition? Well, quick commerce platform Zepto has faced severe regulatory action amid intense public scrutiny after multiple food safety inspections exposed major hygienic lapses. The pest infections and expired stock across its dark stores and warehouses in India have sparked concerns. Food safety authorities across several states, including Maharashtra and Telangana, have stepped up surprise raids as well, resulting in temporary order halts and improvement notices and then the suspension of the operating licenses at compromised facilities. These are not isolated warehouse lapses, remember. They are the latest public evidence that the same companies racing to deliver groceries in 10 minutes that cannot even keep insects and expired goods out of their facilities that feed those ultra-fast orders. And while all this is happening, remember, a food safety shocker for Bengaluru had also come today. What if the food order at a five-star hotel or the groceries you get delivered to your doorstep are not as safe as you think? Bengaluru's latest food safety crackdown has uncovered a string of serious violations, from expired milk and spoiled food in luxury hotel kitchens to a Zepto warehouse being sealed over food safety violations. This is a story of what happens behind the label, behind the kitchen, and behind the delivery door.

0: the government talk about all those things? This government has no other thing to talk. They are not talking about Kaveri. They are talking about all these things.
1: How can a speaker can participate in a religious procession? I strongly condemn, because speaker should be neutral. Speaker should be secular.
2: Moving on and shifting our focus to another controversy that's brewing in Tamil Nadu, where the finance minister Mary Wilson has sparked a fresh controversy over his remarks on Tamil and Christianity. Wilson said Christianity taught him love and empathy, and that half the people cannot understand this by reading Tamil. BJP has hit back, saying Tamil and love cannot be separated, and accused Wilson of suggesting that the two have no connection. He said Tamil teaches love along with spirituality and demanded respect for language beyond mere resolutions. Meanwhile, a separate row has erupted over Wilson's Tamil remark during his budget speech, with the DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson, meanwhile, has responded that his Tamil is his unique style and that he cannot change it for anyone.
3: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன்.
4: இல்லை, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து
3: அதான் சொல்கிறேன். மாண்பு முதல் பேரவைத் தலைவர்
4: ரொம்ப லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க.
5: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
6: No connection with what the budget had he had read out in the budget. What he read out in that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was in many places he made mistakes in his reading. That was pointed out by our members.
2: Many of us have the quick delivery apps like Zepto and Blinkit, but how many of us do know that these apps are not kept, the warehouses are not kept in a hygienic condition? Well, quick commerce platform Zepto has faced severe regulatory action amid intense public scrutiny after multiple food safety inspections exposed major hygienic lapses. The pest infections and expired stock across its dark stores and warehouses in India have sparked concerns. Food safety authorities across several states, including Maharashtra and Telangana, have stepped up surprise raids as well, resulting in temporary auto halts and improvement notices, and then the suspension of the operating licenses at compromised facilities. These are not isolated warehouse lapses, remember. They are the latest public evidence that the same companies racing to deliver groceries in 10 minutes that cannot even keep insects and expired goods out of their facilities that feed those ultra-fast orders. And while all this is happening, remember, a food safety shocker for Bengaluru had also come today. What if the food order at a five-star hotel or the groceries you get delivered to your doorstep are not as safe as you think? Bengaluru's latest food safety crackdown has uncovered a string of serious violations, from expired milk and spoiled food in luxury hotel kitchens to a Zepto warehouse being sealed over food safety violations. This is a story of what happens behind the label, behind the kitchen, and behind the delivery door.

0: that there is enough drama and that drama is unnecessary at this age. Talking about karma and telling followers to go found peace, this has set off speculation online. Is it a veiled swipe or just a coincidence is what people have been left wondering. And now in other stories that we are tracking from Tamil Nadu as well, Tamil Nadu's abortion debate has now turned into a political and secularism row. Assembly Speaker J.C.D. Prabhakar's appearance at a Catholic March for Life rally in Chennai has sparked controversy after he backed a pro-life position and said that every unborn child has dignity and that life must be protected. Prabhakar also said that pro-life support must be extended to mothers facing financial, social or health pressures from unplanned pregnancies. The DMK meanwhile says that abortion is not a political issue, arguing that doctors and patients have the right to decide. And the BJP has accused the critics of selective secularism, asking why religious activism becomes controversial only when the faith involved is Hindu.
1: Every unborn child has dignity in an ability, very political negative in our Karnegie. Yella Kuranagan, Yerevan, Tarapodera, Arupodi, and the Pudigamana, Arupodi, Tarapodi, and the Yenabo, Pudabo, Nabikeo, Bali Utura, in the Nikan, Pudapura, and the Kagan, and Sagari. Pro life. முதலில் நாம் சொல்ல வேண்டியது, நீ தனியாக இல்லை, நான் உடனே இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே விதைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடமையும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கிறது. அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான ப்ரோ லைஃப் கல்ச்சர் என்று நான் கருதுகின்றேன்.
2: It has to be decided by the doctors and depending on the patient's disease, the doctors conduct all those things. How can he take part in it? It is not a political issue. It is a medical issue. Doctors has to decide on that. How can the government talk about all those things? This government has no other thing to talk. They are not talking about Kaveri. They are talking about all these things.
3: How can a speaker can participate in a religious procession? I strongly condemn because speaker should be neutral. Speaker should be... secular.
0: Moving on and shifting our focus to another controversy that's brewing in Tamil Nadu, where the finance minister Mary Wilson has sparked a fresh controversy over his remarks on Tamil and Christianity. Wilson said Christianity taught him love and empathy and that half the people cannot understand this by reading Tamil. BJP has hit back saying Tamil and love cannot be separated and accused Wilson of suggesting that the two have no connection. He said Tamil teaches love along with spirituality and demanded respect for language beyond mere resolutions. Meanwhile, a separate row has erupted over Wilson's Tamil remark during his budget speech, with the DMK MLA Rajendra criticizing his pronunciation and grammar. Wilson, meanwhile, has responded that his Tamil is his unique style and that he cannot change it for anyone.
4: எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பான் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன்.
5: மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து
4: அதான் சொல்கிறேன். மாண்புமிகு முதல் பேரவைத் தலைவர்
5: ரொம்ப லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க.
6: ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சரான நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான்
7: கேட்டுக்கொள்கின்றேன். What he read out of that budget and what his reply is different. So this government doesn't know how to administer. That is the problem. He does not want to accept that his Tamil was the worst and he was reading wrongly. When he read the budget in Tamil, he was in many places he made mistakes in his reading. That was pointed out by our members.
0: Many of us have the quick delivery apps like Zepto and Blinkit, but how many of us do know that these apps are not kept, the warehouses are not kept in a hygienic condition? Well, quick commerce platform Zepto has faced severe regulatory action amid intense public scrutiny after multiple food safety inspections exposed major hygienic lapses. The pest infections and expired stock across its dark stores and warehouses in India have sparked concerns. Food safety authorities across several states, including Maharashtra and Telangana, have stepped up surprise raids as well, resulting in temporary order halts and improvement notices and then the suspension of the operating licenses at compromised facilities. These are not isolated warehouse lapses, remember. They are the latest public evidence that the same companies racing to deliver groceries in 10 minutes that cannot even keep insects and expired goods out of their facilities that feed those ultra-fast orders. And while all this is happening, remember, a food safety shocker for Bengaluru had also come today. What if the food order at a five-star hotel or the groceries you get delivered to your doorstep are not as safe as you think? Bengaluru's latest food safety crackdown has uncovered a string of serious violations, from expired milk and spoiled food in luxury hotel kitchens to a Zepto warehouse being sealed over food safety violations. This is a story of what happens behind the label, behind the kitchen, and behind the delivery door.